0: Hello and welcome. Vanakkam to the special broadcast on India Today. I'm Akshita Nandagopal. And over the next 30 minutes, we're going to decode for you what week one of Vijay as Chief Minister of Tamil Nadu's actually look like. From the biggest tests, really, kicking off his stint as Chief Minister, to some controversies, and also giving you a sense of what Vijay, the Chief Minister, is like, we've got you covered in this special broadcast. Let's get started. 2 days after a historic swearing-in ceremony, Vijay faced his biggest test. I'm talking about the vote of confidence. Considering TVK was the single largest party but didn't cross the majority mark, Vijay had stitched up an alliance, getting in smaller parties and then some more. So much so that it was clearly no longer a challenge. With the halfway majority mark at about 118, Vijay managed to get over 144 MLAs backed him in the floor of the house, proving that this was no challenge for the Talapathi.
1: தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வைத்தோர் 5, தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது.
2: After days of ups and downs, Chandrasekharan Joseph Vijay won the trust vote with flying colours.
1: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன்.
2: And cemented his position as Chief Minister with a clear majority.
3: திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன்.
2: The assembly session began with Vijay proposing the trust motion, with allies extending their support to the Vijay government one by one. Then came the AIADMK split and boost to Vijay in the number game, as reported by India Today. The AIADMK rebel group led by SP Velumani announced support to the Vijay government, ignoring the whip issued by the party.
4: தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் ஆதரவு.
1: மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்.
2: Edappadi K. Palanisamy, who is facing off with rebels in his party, claimed that ministerial berths have been offered to break his party.
5: இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தையில் வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து புறலாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
2: Allegations of horse trading also echoed in the assembly, with the leader of the opposition Udayanidhi Stalin too leveling serious charges and the chief minister hitting back.
6: பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டா பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டு தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தி, ஊழல் சக்தின்னு சொன்னீங்க.
3: குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: With 144 MLAs in his kitty, including 25 AIADMK rebels, Vijay now stands much stronger since falling short of majority. With Pramod Madhav and Anaga Keshav in Chennai, Bureau Report, India Today.
0: Chief Minister Vijay's first days at the throne, seated with the crown, also led to controversies. What am I talking about? Among the first few appointments that he made was of his personal astrologer, Ricky Ratham Pandit Vetrivel, as the OSD office on special duty to the Chief Minister. And while many argued is the prerogative of Vijay of the Chief Minister to go ahead and choose their closest aide, it also led to questions about whether Vijay was promoting superstition by going ahead and putting his astrologer in such a place and even on government payrolls. Ultimately, after criticism from all quarters, including within the floor of the House, Vijay did a U-turn, revoking the order.
7: This is a new beginning. A new era.
8: After a sweeping electoral mandate, Vijay assumed office as Chief Minister. One of his early decisions was to appoint his astrologer as officer on special duty in CMO. Pandit Ricky Radhan Vetrivel, who is considered the man behind Vijay's cosmic connection, quickly came under scrutiny from

0: Hello and welcome. You're watching In The Club and I'm Shreya Srivastav, bringing you the best from the world of entertainment. Now in his very first act as Chief Minister, Vijay signed key orders, providing 200 units of free power and setting up a special task force to tackle the drug menace and ensure women's safety. However, with Tamil Nadu already reeling under heavy debt, these fresh promises are bound to put an additional burden on the exchequer. The real question is, will this Jananayagan-style administration be sustainable at all? Take a look at this news report.
1: See Joseph Vijayanam Nan.
2: It is a new dawn in Tamil Nadu. The Vijay era has finally begun. Superstar delivered a power-packed first speech after taking oath as Chief Minister of the state. He announced the beginning of a new era of real secular and social justice. Vijay said he represents Hindus, Christians and Muslims while thanking the voters of Tamil Nadu.
3: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றத நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதில் 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம்.
2: Vijay also issued a heartfelt shout-out to Gen Z supporters. Vijay promised transparent, corruption-free governance in his first speech, asserting his government would work solely for the welfare of the people.
3: ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there. நான் சொன்னதெல்லாம் படிப்படியாக நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி.
2: Vijay asserted that his administration will have zero tolerance against graft and would take strong action against corruption.
3: இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
2: Vijay even used the opportunity to take a dig at DMK and accuse Talent's party of leaving a debt of 10 lakh crore rupees on the exchequer.
3: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ,
2: Stalin warned Vijay against blaming the previous government over the state's financial condition, asserting that Vijay only needs administrative skills. In his first decision as Chief Minister, Vijay signed his first set of official documents ordering 200 units of free power supply to every household, apart from a task force to tackle drugs and ensure women's safety. Tamil Nadu is already carrying a significant debt burden and Vijay's additional promises can add more than rupees 1 lakh crore as cost to the exchequer. Superstar turned politician Vijay wants to run Tamil Nadu with a strong welfare model. But will this burn a significant hole in the state's coffers? Bureau Report, India Today.
0: Now the master of strategy, George Kutty, returns in Drishyam 3, calm, clever and determined to protect his family. The movie promises new threats and challenges his carefully built life. Mohanlal reprises his iconic role alongside the original cast in this gripping thriller, continuing the franchisee's legacy of suspense and emotional depth. Here's a glimpse.
4: ജോർജ് ഓട്ടി തന്നെയല്ലേ പറഞ്ഞത് പ്രശ്നങ്ങളൊക്കെ തീർന്നു ഇനി പേടിക്കാനൊന്നുമില്ലെന്ന്.
5: മീഡിയ ഇൻവെസ്റ്റിഗേഷനിലൂടെ ജീവൻ വെച്ച് തെളിയിക്കപ്പെട്ട എന്തോരം കേസുകളുണ്ട് സർ.
6: അവരാരാണെന്ന് മനസ്സിലാക്കാൻ എന്തെങ്കിലും സൂചന തരാൻ പറ്റും.
7: I want his full file on my desk as soon as possible.
8: താമസമൊക്കെ എങ്ങനെയാ?
9: ഇതാ ജോർജ് കുട്ടി അല്ലേ?
8: അതെ അതെ.
9: കണ്ടിട്ടൊരു പാവത്താനാണ് തോന്നുന്നു. ഇയാൾക്കെതിരെയുള്ള കേസ് എവിടെ വരെ ആയി?
8: പാവത്താൻ സത്യം എത്രവർക്ക് അറിയാം, അത് അറിഞ്ഞവരൊക്കെ ഞെട്ടിയിരിക്കുക.
2: ജോർജ് കുട്ടി ഈസ് ബാക്ക്, കാം, ക്ലെവർ ആൻഡ് റെഡി ടു പ്രൊട്ടക്ട് ഹിസ് ഫാമിലി വൺസ് അഗൈൻ. Drishyam 3 marks the return of Mohanlal as the brilliant man who is always one step ahead of danger. In this much anticipated third installment of the acclaimed thriller franchise, the story picks up after the events of Drishyam 2 as George Kutty continues to shield his loved ones and the carefully constructed life he has built.